0: FMR Radio City 91.1.
1: சுவாமி சரவண பவன் அந்தநாத் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் குரலில் காத்தருள் கணபதியை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

0: ரேடியோ சிடி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகம் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 3ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. வாழ்க்கையில எல்லாருக்குமே இங்க திட்டமிடல் இருக்கு. அந்த திட்டமிடல்ல எவ்வளவுதான் நீங்க பிளான போட்டாலும் அந்த பிளான் நடக்கலங்கிறப்ப நம்ம யார குறை சொல்றோம்? கடவுளதான் குறை சொல்றோம். உனக்கு கண் இல்லையா, எனக்கு மட்டும் நீ இப்படி கொடுக்கறியே. பட் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறும் பொழுது அந்த புதிய மாற்றத்தை நம்முடைய மனசு என்னமோ ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது. இப்ப நீங்க பாருங்களேன், உங்களுக்கு 10 வருடமா பழகி போன ஒரு பாதை இன்னொரு பாதைக்கு போறப்ப திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஆனா உங்களோட பிளான விட கடவுளோட பிளான் இன்னும் பெரிதா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் உங்களை நகர்த்தி கொண்டே போகும். நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கையில வைக்கும் பொழுது கண்டிப்பா அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அளவுல இருக்கும். கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜி அருள்மொழி.
1: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் கேட்டுட்டு இருக்கீங்க கணபதியே வருவாய் ரேடியோ சிட்டியில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: சத்யா இசையில வசந்த் எஸ்ஐ வரிகள்ல வேல்முருகன் அண்ட் சந்தோஷ் சுப்பிரமணியன் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு முருகனின் ஆட்டம் ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம காரைக்கால்ல இருக்கக்கூடிய திருநள்ளாறுங்கிற ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, அருள்மிகு தர்ப்பாரணேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் தர்ப்பாரணேஸ்வரர் அண்ட் திருநள்ளாற்றீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னா தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்கள்ல இது 52வது ஸ்தலம். இது சிவஸ்தலமா இருந்தா கூட சனி பகவானோட சந்நிதி இங்க ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஒரு கதை இருக்கு. நிடத நாட்டு மன்னன் நளன் சேதி நாட்டு இளவரசி தமயந்திய திருமணம் செய்யறான். இந்த தமயந்திய திருமணம் செய்யணும்னு வந்து தேவர்கள் விரும்புறாங்க, அது நடக்கல. அதனால நளன் அவங்களுக்கு பிடிக்கல, சனீஸ்வரன் கிட்ட போய் இவனை ஆட்டி படைக்கணும்னு சொல்றாங்க. நளனோட தூய்மையான மனசை காமிக்கணுங்கிறதுக்காக சனீஸ்வரனும் 7.5 ஆண்டுகள் வந்து பிடிச்சு துன்புறுத்துறாரு. அப்ப அவன் இழக்காத விஷயங்கள் கிடையாது. ஒரு கட்டத்துல திருநள்ளாறு தர்ப்பாரணேஸ்வரர் நளன் வந்து வணங்க சனி அவனை விட்டு நீங்குது. அவனோட வேண்டுகோள் படிதான் இந்த ஸ்தலத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்து ஈஸ்வர பட்டத்தோட சனீஸ்வரன் அப்படிங்கிற பெயர் தாங்கி அருள் பாலிக்கிறார். திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் அம்பிகை பிராணேஸ்வரியும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அருள் புரியறாங்க. திருமாலுக்கு குழந்தை இல்லாம இருந்தப்பதான் அவர் இவரை வணங்கி மன்மதன மகனா பெற்றார். அதுக்கு பரிசா முருகப்பெருமானை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே அமர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்தையே உருவாக்குனாங்க. இந்த வடிவத்தை தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போய் வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன் ஜெயந்தின்னு குழந்தைகளை பெற்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவில் காலையில 5 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 9:00 வரைக்கும் திறந்திருக்கும்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
2: எஸ்ஜி ஜனனி குரல் மற்றும் இசையில் ரமேஷ் வைத்யா வரிகளில். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு பெருந்தலையூரின் நந்தவனம் ரேடியோ சிட்டியில்.

0: பரபரன்னு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிரி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. அதாவது எப்பொழுதுமே இறைவனுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு கதையை சொல்லுது. அப்படி மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த நரசிம்ம அவதாரம் பற்றி நிறைய பேரு பேசுவாங்க. நரசிம்ம அவதாரத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? இந்த சிறப்பு எதுனால அப்படின்னா, தான் தான் கடவுள்னு ஒருத்தன் கர்வத்தோட இருக்கான். அவனோட 5 வயது புதல்வன் பிரகலாதன் சின்ன வயசுல இருந்து நாராயணன் மேல அளவு கடந்த ஒரு பக்தியோட இருக்கான். அதனால கோபம் ஏற்பட்ட அவனுடைய தந்தை இரணியன் பல தடவை அவனை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சு தோல்வியும் அடைகிறான். இத்தனை வருஷமா நான் பார்க்காத கடவுளை நீ உறுதியா சொல்றேல, அப்ப அவரை எனக்கு காட்டு அப்படின்னு தன்னுடைய புதல்வன்கிட்ட கேக்குறப்ப, எங்க இருக்கா உன் கடவுள்னு கேக்குறப்ப, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு பிரகலாதன் சொல்ல, ரணியன் ஒரு தூணை காட்டி அந்த கடவுள் இந்த தூண்ல இருக்கிறானா அப்படின்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா இருப்பார்னு சொல்லிட்டு நாராயணனை மனமுருகி பிரார்த்திக்கிறான். இரணியன் அந்த தூணை தன்னுடைய கதாயுதத்தினால பிழக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு நிமிடம் பக்தனை காப்பாத்துறதுக்காக அவன் சுட்டி காட்டின தூண்ல அவதாரம் எடுத்து எழுந்தருள்னவர் தான் நரசிம்ம பெருமாள். மகாவிஷ்ணு எடுத்த எல்லா அவதாரங்கள்லயும் இந்த நரசிம்ம அவதாரம் மிக மிக உயர்ந்ததா கருதப்படுது. ஏன்னா பக்தன் கேட்ட அந்த மாத்திரத்திலே வந்து காட்சி கொடுக்கிறார்ல நரசிம்மர். பொதுவா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அசுரர்களை அழித்து தர்மத்தை காக்கிறதுக்காகவும், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களை துன்பங்கள்ல இருந்து காத்து ரட்சிக்கிறவும் எடுத்தது. ஆனா இந்த அவதாரங்கள்ல சிறப்பான அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம். ஏன்னா மற்ற அவதாரங்கள்ல கால நேரம் பார்ப்பாரு அவரு, நேரம் காலம் பார்த்து போர் செய்து அதற்கு பின்னாடிதான் தர்மம் நிலைநாட்டப்பட்டுச்சு, பக்தர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா நரசிம்ம அவதாரம் அப்படி இல்லை, இமீடியட்டா வந்தார். இந்த நரசிம்மர்லயே யோக நரசிம்மர், வீர நரசிம்மர், உக்கிர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், கோப நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், அகோர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், குரோத நரசிம்மர்னு நரசிம்மரோட 9 முக்கியமான தோற்றங்கள் கோவில்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நரசிம்ம மூர்த்திய நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் இமீடியட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தநாத் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத்.
2: மகாமிருத்யுஞ்சய மந்திர லோட் ஷிவர்ஸ் மோக்ஷ மந்திர.

0: brand new Old the City. Yenga RJ's Rombo Witty. And around the clock, non stop, unga fun kunanga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
4: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் கண்ணம்மா கண்ணம்மா, ரீட்டா மற்றும் அந்தோனி தாசன் குரல்கள்ல, முத்தமிழ் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: FMR Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு தேனிசி தென்றல் தேவா, சந்தோஷ் ஹரிஹரன் மற்றும் அலெக்சாண்டர் பாபு குரல்கள்ல, உமாதேவி வரிகள்ல, ஜி வி பிரகாஷ் குமார் இசையில, கோரனாறு.

எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப வித்தி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: powered by
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
3: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
6: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
3: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
9: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
10: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
9: இது மாஸ் ஆஃபருங்க.
10: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
11: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
12: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
11: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
12: ஆனா பிரைஸ் எப்படி?
11: அதுதான் ஹைலைட்டே, ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பெரம்பூர்ல. ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க, அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
12: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா.
13: 2, 3, and 4 BHK apartments and 5 BHK Vilas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
14: UG ku appra certification illa. UG padikumbode certification. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science vadagum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses la padikala. Degree and course certificate same ne kadikko. Call 044-611-6399. Super Sunday!

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: Presenting Don't Look Down on Radio City. Song by Ed Sheeran and Ilya Salmanzadeh. Composed and written by Ed Sheeran, Elvira and Defar, Fred Gibson and Ilya Salmanzadeh. Catch the vibe only on Radio City.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
14: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
16: சரி சரி சரி சரி
17: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: சரி சரி,
18: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
19: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போம். 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069202. TNC அப்ளை.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
5: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
4: இது மாஸ் ஆஃபருங்க.
5: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: தனுஷ் ஜோனிடா காந்தி வாய்ஸ்ல, விவேக் வரிகள்ல, ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஏடி.

0: RJ's ரொம்ப witty and around the clock non stop உங்க ஃபன்னுக்கு நாங்க guarantee நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर.
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonus offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: டேட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
16: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
15: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
16: ஆனா பிரைஸ் எப்படி?
15: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
16: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
17: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor will last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
18: Enanga AC venunga, summer set agala.
19: Simple Eagle Electronics po. AC vaangna sofa free. Old AC exchange up to rupees 10,000. 3 star AC ku 7.5% cashback. 5 star AC ku 10% discount. Zero down payment finance.
18: இது மாஸ் ஆஃபருங்க.
19: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
19: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
7: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
20: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
21: டைமே ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
19: டைமே ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
18: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
23: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
18: இது மாஸ் ஆஃபருங்க.
23: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
24: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
25: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
26: ரேடியோ சிட்டியில் ஆசை நூறாகி போக பாடல், மெர்வின் சாலமன் குரலில், மாதீவன் வரிகளில் விவேக் மெர்வின்.

0: Parapara new old the city. Younger RJ's rombo witty. And around the clock, non stop. Unga fun nikananga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
4: திபுரினன் தாமஸ் இசையில் மோகன் ராஜன் வரிகளில் ரவிஜியின் குரலில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆறு உயிரே உங்கள் ரேடியோ சிட்டியில்

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ
4: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
5: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வழி உங்களிடம் மண்டியிடும்.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும்
3: முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க.
4: 7.29%
5: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
6: சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
7: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
6: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
8: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
9: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ft ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
10: விசிட் saintthomascollege.com.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ரேடியோ சிட்டி 91.1.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க. B right sunflower oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440. Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume. Intrasanga Manga Aramikalam. NAC DigiGold app download the ingle. Ipo the Yeru Puli Ainasadavidam bonus pengal.
2: Happiness partner Satya, spreading happiness.

0: வெட்டிங் டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
1: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
0: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
1: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
0: சரி, இப்பவே கிளம்பலாம்.
1: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
2: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
3: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
2: இது மாஸ் ஆஃபருங்க.
3: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAAC A grade certified autonomous college,
3: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
5: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959, விசிட் dce.edu.in, கவுன்சிலிங் கோட் 1405.
6: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம், பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
7: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
6: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
7: ஆனா பிரைஸ் எப்படி?
6: அதுதான் ஹைலைட்டே, ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க, அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
7: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
8: 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069202024. TNC apply.
9: In korundike surgery pannanonu sonnado ya ulagame ninnidichu.
10: Kavala padadinga, Rainbow Children's Hospital la ovvoru naalum kulangalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittu irukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
11: 9 years of care. Bihar Hospital anniversary offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram க்கு 50% discount. இன்னைக்கே book பண்ணுங்க.
12: Viha Hospital, Anna Nagar East.
13: Adi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
14: Yono SBI, Cricket ka Blockbuster.
15: Cricket then Blockbuster.
16: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன்
14: உடன். யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
17: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
18: இணைந்து வழங்குவோர்
19: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
20: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
21: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
22: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
23: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
3: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
24: केडिया पवित्र, पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
25: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
26: In association with Dawa India, delivering medicines faster than delivering

0: balls in an innings.
1: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
2: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
4: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
6: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரியல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
8: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
7: ஓ, ஐ சி.
8: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
8: ஆமா மேடம்.
7: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
8: ஒரகட என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
7: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ₹1 கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
9: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
11: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ku munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
12: Taimei Hospital il ungal vaalkaiyin iniya thadakkangalukku akkariyudan infertility free screening package il consultation, ultrasound scan matrum semen analysis ilavasam.
13: Taimei Hospital, Alvarpettai. Call 9800 9228.
14: Hey, you are looking so cool, ya.
15: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ah summer special collection irukku. Anga vaangi sari kattu, neeyu cool ah irupa.
16: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
17: டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
16: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
17: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
18: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
18: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
4: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், மதன் கார்க்கி வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், பூக்களே பாடல், ரேடியோ சிட்டி.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
16: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
17: எஸ் மேடம், சொல்லுங்க.
16: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
17: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபென்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
16: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
17: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5 ஸ்டார் ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
16: இப்ப HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
18: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
19: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
20: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
21: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
22: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807 11 2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069 2024. ஏஜென்சி அப்ளை.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
23: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
4: இது மாஸ் ஆஃபருங்க.
23: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
24: கூட்டு

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: ரஞ்சித் மற்றும் சுசித்ரா குரல்களில், பா விஜய் வரிகளில், வித்யாசாகர் இசையில், ராக்கம்மா பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: Parapara new old the city. Yenga RJ's rumbo witty. And around the clock, non-stop. Unga fun nikananga guarantee.
1: Radio City.
2: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
3: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டிருக்க பாட்டு டி இமான் இசையில் ஷான் ரோல்டன் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்களில் முத்தமிழ் வரிகளில் மாயோனி தொடர்ந்து கேளுங்க.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: அதிகபட்சியுடன்
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
5: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
6: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
7: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
8: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
9: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
8: இது மாஸ் ஆஃபருங்க.
9: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
10: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800420
11: ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு வெல் விமன் பேக்கேஜ் ரூபீஸ் 999 மற்றும் கன்சல்டேஷன் பாப் ஸ்மியர் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
12: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
13: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
14: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
15: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம், பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
16: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
15: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக் ரொம்ப பக்கத்துல.
16: ஆனா பிரைஸ் எப்படி?
15: அதுதான் ஹைலைட்டே, ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
16: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
17: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building 0069202. TNC apply.
18: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
19: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
9: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
8: இது மாஸ் ஆஃபருங்க.
9: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
1: யுவன் சங்கர் ராஜா இசையில, பிரதீப் ரங்கநாதன் வரிகள்ல, சித் ஸ்ரீராம் குரல்ல, என்னை விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: வாராவாரம் ஆறாவாரம் தான் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஜாக்சன் துரை கேம் பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். கடந்த வாரத்துல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்ங்க. சோ சென்னை நேத்து என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, சென்னை ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்னை பத்தி தான் நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே. சோ இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் கடந்த வாரத்துல என்ன நடந்துச்சு பேசலாமா? கேம் பாயிண்ட்ல ஜாக்சன் துரை பேச வந்திருக்கிறேன். எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் ஒரு மேட்ச், 43rd மேட்ச் நடந்துச்சு. இதுல சில பேருடைய செலிபிரேஷன் நடந்திருக்கும். சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல். அப்போ ஒரு 14-15 வயசு சின்ன பையன் அவுட் ஆகிறதுக்கு எவ்வளவு பெரிய பவுலர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஐயோ, இந்த பால போட்டா தூக்கி அடிக்கிறாரு, இந்த பால போட்டா லெக்ல சாத்துறாரு, மிட் ஆன மிட் ஆஃப் பேக் ஸ்ட்ரைட் ஒரு பாயிண்ட் கூட விட மாட்டாரு, எல்லா இடத்துலயும் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு, இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எக்ஸாக்டா இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி வைபவ் சூரியவன்சியை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு அவுட் சீக்கிரமே கிடைச்சாலும் கூட ராஜஸ்தான் சூப்பரா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெல்லியும் ஃபைட் பண்ணாங்க. பேசலாம் இங்கே போகாம கேளுங்க மக்களே. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன்.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B-Rite sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B-Rite sunflower oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Pudume, Intrasangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner Satya, spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கம் சைபால்,
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
13: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன் வழி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
15: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
16: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
17: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
18: எஸ் மேடம், சொல்லுங்க.
17: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
18: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
17: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
18: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
17: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
17: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
19: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
20: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது. ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். நாக் ஏ கிரேட் சர்டிஃபைட் ஆட்டோனமஸ் College.
21: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
3: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
22: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
23: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
24: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டிய விட்டு போகணும்னு யார் சொன்னா?
25: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069202024. சி அப்ளை.
0: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
1: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
0: இது மாஸ் ஆஃபருங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் சிக்ஸ் ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
4: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி, ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். கேம் பாயிண்ட்ல லாஸ்ட் வீக் நடந்திருக்கக்கூடிய இந்த T20 மேட்சஸ்ல நடந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னா, இப்ப ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்குமே வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங்ல அடிச்சு கொடுத்தா போதும், அப்படியே அப்பா வேற லெவல்ல ஸ்கோர் போயிருது, மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நேத்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா, நேத்து கிடையாது, ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ஒரு ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. அதன் பிறகு என்னடா ஆக போகுது மேட்ச் அப்படின்னு பார்த்தாக்கா, வந்து நின்ன எல்லாருமே சூப்பரா பிட்ச் இட் பண்ணி செம்ம ஸ்கோர்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க. அதுல நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்க கூடியாரு, டெக்னிக்கலாவும் உள்ளாடுறாரு, கொஞ்சம் அப்படியே ஸ்லாகியான ஷாட்ஸும் உள்ளாடுறாரு. துருவ் ஜுரேல் 30 பால்ல 42 மிரட்டி விட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்குள்ள வந்திருக்காரு ரியான் பராக், ராஜஸ்தானுடைய கேப்டன். ஏற்கனவே சில பல சர்ச்சைகள் இருந்தாரு, அதுக்கான விளக்கங்கள் அப்படி இப்படி மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. பட் எனிவேஸ், 50 பால்ல 90 ரன்ஸ் அடிச்சாரு, சூப்பரான ஒரு நாக்கு. அதுக்கப்புறம் டானோவோனோ ஃபெரேரா, அடே அப்பா பா பா, 14 பால்ல 47 என்ன மனுஷங்க, 6 பாலுக்கு 6 6 2 4 மேட்சே கிட்டத்தட்ட பாத்தீனா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் முடியல, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் ஒரு 150 வருவாங்களான்னு எதிர்பார்த்த இடத்துல 225 கொண்டு வந்தாங்க ராஜஸ்தானுடைய பேட்டிங்ஸ். பட் அதை அப்படியே சும்மா அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க டெல்லி. ஏன் அப்படின்னா, 10 நிமிஷங்கா கிளிக் ஆகணும், கேஎல் ராகுல் அவங்களுக்கு கிளிக் ஆகணும், அப்பதான் பாருங்க மேட்ச் சூடு பிடிக்குது. ஸோ ரீசென்ட் மேட்ச்ல கிளிக் ஆனாங்க, ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, டெல்லி ஜெயிச்சனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல பயங்கரமான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்துடலாமா? கடைசியா சனிக்கிழமை நல்ல வரப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி, ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
19: சரி சரி சரி சரி
20: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
21: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ருபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
20: இது மாஸ் ஆஃபருங்க.
21: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
22: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
23: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
24: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069202424.
1: apply.
2: Result எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீக்ல டிஸ்கஷன் நடக்குது.
3: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
4: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
25: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
26: டாக்டர், அதிகமா அசிடிட்டி IBS ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
27: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
25: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
20: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
28: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
20: இது மாஸ் ஆஃபருங்க.
28: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
29: எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி, ஜாக்சன் துறை கேம் பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக்ல நடந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டெல்லி மேட்ச் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய டீம் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க, அது பாத்தீங்கன்னா சென்னைக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து அமையுது. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, இப்ப நேற்று மேட்ச் நம்ம அப்படியே லைட்டா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, விட்டுருவோம். ஏன்னா சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நம்ம எடுத்து பேசணும்னா சென்னை பாத்தீங்கன்னா 6 இடத்துலயே அப்படியே ஸ்டெடி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி குஜராத் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வின்னு கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. இப்போ 5th சென்னை பின்னாடி வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6th பின்னாடி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டீம் எல்லாம் நிறைய வின் பண்ணி மேலே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கக்கூடிய டீம்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக ஒரு சீல்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க. அடுத்து ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹைதராபாத் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லா தான் வின் பண்ணியிருந்தாங்க, பட் அடுத்து ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா 8 மேட்ச்ல வின்னிங்கே ஒரு 3 தான் இருக்குன்ற பட்சத்தில் பாயிண்ட்ஸ் 6 தான் கிடைக்கும். 200 பாசிட்டிவ்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போயிட்டாங்க. பார்க்கலாம் இது போக போக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நான் விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் எல்லாத்தையும் ஃபண்டாஸ்டிக்கா இன்னொரு தரத்தில் நானே வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம், ஹாவ் எ பியூட்டிஃபுல் வீக்கெண்ட். டடா.
6: ரேடியோ சிட்டியில இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சலம்பல அனிருத் இசையில, சூப்பர் சுபு வரிகள்ல, சாய பேங்கர் குரல்ல, தொடர்ந்து கேளுங்க.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய்ஸ் இருக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
5: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
6: Visit stthomascollege.com. என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
7: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட்.
6: இது மாஸ் ஆஃபர்ங்க.
7: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விகல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
11: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
12: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக் எடுத்துக்கிறாங்க, அது லாங் டம் எடுக்கும்போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
13: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மற்ற மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
11: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
18: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ARR ரஹ்மான் இசையில் அண்ட் குரலில், இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில், பொன்னி நதி.

0: FMR Radio City 91.1.
1: Adi nerbe. Adi nerbe.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oilயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, we right sunflower oil வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Pudume. Intrasangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner Satya, spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
1: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
0: இது மாஸ் ஆஃபருங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
2: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
1: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை, கால் 9840092288. இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
3: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
4: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங், 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ் இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
5: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பெரம்பூர்ல. ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க, அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
7: 2, 3, and 4 BHK apartments and 5 BHK Lovelace from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ka munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
11: 9 years of care. பீகார் ஹாஸ்பிடல் ஆனிவர்சரி ஆஃபர். காம்ப்ரிஹென்சிவ் செக்அப், பாப்ஸ்மியர் ஸ்கேன், ECG, விட்டமின் D3, டாக்டர் கன்சல்டேஷன் just 2,999.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: Presenting Half of My Heart, sung by John Mayer, Taylor Swift and Pino Palladino. Written and composed by John Mayer. Catch the vibe on Radio City.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
15: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
16: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
17: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
18: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
17: இது மாஸ் ஆஃபருங்க.
18: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
19: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
20: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
21: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
22: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
23: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
24: Anna University மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
25: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-42.
0: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
26: சிம்பு மற்றும் மரியா ரோ வின்சென்ட் குரல்களில், ரோகேஷ் வரிகளில், டி இமான் இசையில், தாறுமாறு பாடல் ரேடியோ சிட்டி.

அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: நம்ம கிட்ட எல்லாம் போத
1: வாய்ப்பே பரபரன்னு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம்ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
3: ஏஆர் ரஹ்மான் இசையில தாமரை வரிகள்ல மதுஸ்ரீ குரல்ல இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மல்லிப்பூ ரேடியோ சிட்டில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
2: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
1: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபர்ங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
7: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீஷியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
8: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
9: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட் டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காகில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
8: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
9: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
8: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
9: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபைனான்ஸ், டிநகர்.
11: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலை புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
13: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபர்ங்க.
0: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
14: Hey, you are looking so cool, yeah.
1: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah, super ah na summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyum cool ah irupa.
0: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar. Naadi Narambellam, Chennai City. FM on Radio City 91.1.
15: கார்த்திக் மற்றும் ஸ்ரீசரன் வாய்ஸ்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் மியூசிக்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு காற்றில், ரேடியோ சிட்டியில்.

0: எங்க RJ's ரொம்ப witty and around the clock non stop உங்க ஃபன்னுக்கு நாங்க guarantee
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு சவதீகா. அறிவு லிரிக்ஸ்ல அனிருத், மியூசிக்ல ஆண்டனிதாசன் மற்றும் அனிருத் குரல்கள்ல. தொடர்ந்து கேளுங்க.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
1: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
2: ஜப்பான் டேக்கின் 210 இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
1: அப்போ மூணு பெட்ரூம்க்கு
2: டேக்கின் 1.5 ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் ₹30 தான் ஆகும்.
1: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
2: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
1: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
2: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா ₹3000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
1: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
3: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என்.ஏ. ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
7: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுத்துல எது ஹை ரிஸ்க்?
8: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
6: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
9: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
10: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
11: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
12: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
11: இது மாஸ் ஆஃபருங்க.
12: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
13: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
14: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
13: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
14: ஆனா பிரைஸ் எப்படி?
13: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
14: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா.
15: 2, 3, and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
16: Result eppo varum? Endha college join pannuva? Ippadi dhaan 12th standard pass out students meet la discussion nadakkudhu.
17: Aana results vara varaikku wait panna venda. Admissions open at TCE Thambaram. NAC A grade certified autonomous college.
18: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
19: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர்
13: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அது அப்போ இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின் ஃபாஸ்டர் ஹீலிங், கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
3: விஹா ஹாஸ்பிடல் அண்ணா நகர்.
4: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷன் இருக்கு.
5: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
6: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
7: ரேடியோ சிட்டில கேட்டுட்டு இருக்கீங்க எங்க அண்ணன் நகாஷ் அசிஸ் மற்றும் சுனிதி சௌஹானின் குரல்களில். வரிகள் விக்னேஷ் சிவன், இசை டிஎம்ஆன்.
8: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: அண்ணே.
1: என்னடா தங்க? நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year and bonus offer. ஒரு பாக்கெட்ல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: Hey, you are looking so cool, yeah.
4: Ama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
15: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar.
16: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply tharpodu anaivarum pudhiya உங்கள் வசதிக்கேற்ப TMB-இன் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 42 50 40.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் தொட்டு தொட்டு, பழனி பாரதியோட வரிகள்ல ரமேஷ் விநாயகம் இசையமைச்சிருக்கிறாரு.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் மாஞ்சா, அனிருத் குரல்ல, மதன் கார்கே வரிகள்ல, அனிருத் இசையில்.

0: YONO SBI Cricket ka blockbuster.
1: Are you ready
0: for the ultimate cricket fun?
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
0: சிட்டி. யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year and bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
18: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
19: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
20: Bihar Hospital, Anna Nagar East.
21: Radio City. Radio City.
16: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
22: மியூசிக்ல கூ கார்த்திக் லிரிக்ஸ்ல தளபதி விஜய் வாய்ஸ்ல ஜாலியோ ஜிம்கானா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில. ஜாலிய

0: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் ஆள போறான் தமிழ, கைலாஷ்கர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா ஏதி மற்றும் விஜய் குரல்கள்ல, விவேக் வரிகள்ல இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அனிருத் ரவிச்சந்திர மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல ஆந்தனி தாசன் அண்ட் அனிருத் பாடி இருக்கிற பாட்டு டிபம் ஜபம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல், இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
8: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி,
10: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
11: நாக் ஏ பிளஸ் அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
12: விசிட் stthomascollege.com. தாய்மை ஹாஸ்பிடலில் பெண்களின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் உடன் ட்ரீட்மென்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
13: தாய்மை ஹாஸ்பிடல் ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
14: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800420042.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு பாட்டு மனசுலாயோ. அனிருத் இசையில், சூப்பர் சுப்பு மற்றும் விஷ்ணு இடவன் வரிகளில், மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் மற்றும் தீப்தி சுரேஷ் குரல்களில். தொடர்ந்து கேளுங்க.
18: Let's go.

கண்ணா அந்தர் கட்டல தந்தர் தொந்தர் அந்தர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடா.

FMR Radio City 91.1 நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR Radio City 91.1

0: எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப வித்தி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
12: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
13: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
14: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
13: அதுல என்ன ஸ்பெஷல்?
14: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
13: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
14: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
13: சரி, இப்பவே கிளம்பலாம்.
14: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: School final exams over. Career la next thing panitingla? Bharati Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate same de kadiko. Call 044-611-6399.
18: Super Sunday.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பரபரன்னு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜனுடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. APN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
1: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
0: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4250.
3: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
4: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் தாக்குதே கண் தாக்குதே. யுவன் சங்கர் ராஜா குரல்ல, வாலி வரிகள்ல இசை யுவன் சங்கர் ராஜா.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: விவேக் மோகன் மியூசிக்ல பா விஜய் வரிகள்ல நகாஷ் அசிஸ் மற்றும் சஞ்சனா திவாகர் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹார்ட்டுக்குள்ள ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket Ka Blockbuster.
1: Are you ready?
2: For the ultimate cricket fun.
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: Radio City il neenga kekka poringa engiyum ketirada matches in hidden stories players in real reaction konjam controversy locker room in gossips and full on fun moments motta indiyavum kekka pogudhu only on Radio City
5: cricket and blockbuster
0: Yono SBI cricket ka blockbuster get pre approved instant digital loans with Yono SBI power to every Indian download the app now
6: banking partner Equitas Bank Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
12: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए ऑर्डर नाउ
13: लाइफ इंश्योरेंस पार्टनर एनआईसी बीमा कवच जस्ट लाइक इन क्रिकेट एवरी स्मॉल माइलस्टोन हेल्प्स द टीम मूव क्लोजर टू विक्ट्री इन द सेम वे फॉर एवरी माइलस्टोन इन लाइफ एनआईसी बीमा कवच स्टैंड्स बाय योर साइड
14: इन एसोसिएशन विद दवा इंडिया डिलीवरिंग मेडिसिन फास्टर देन डिलीवरिंग बॉल्स इन एन इनिंग्स
8: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட் ஒரு பால்ல கேம் மாறும் ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும் இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன்
16: பரபரனு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1
18: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும் உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க இனி வலி உங்களிடம் மண்டியிடும்
19: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன் பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம் டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும் கால் 044-611-6399
17: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1
20: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு பரத் தனசேகர் இசையில ஹேம்நாத் பிரகாஷ் மற்றும் ஜெனிஃபர் ராஜசேகர் வரிகள்ல ஆதித்ய ஆர்கே குரல்ல செல்லக்கிளி தொடர்ந்து கேளுங்க

0: பரபரன்னு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் அலுங்குறேன் குலுங்குறேன். பிரசன்னாராவ் மற்றும் நமிதா குரல்கள்ல, மணி அமுதவன் வரிகள்ல, இசை எஸ் என் அருணகிரி.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டில கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு அரை பாடல் யாழன் நசீர் மற்றும் சனா மொய்தோட்டியின் குரலில் தாமரையின் வரிகள் இசை ஜிப்ரான்.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: அதிகபட்சியுடன்
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
4: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
6: இசையில் பால்டப்பா குரல் மற்றும் வரிகளில் His name is John. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel Aarumugam All-Rounder Aarumugam
2: Radio City
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவா, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner,
13: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா, உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
17: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
18: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
19: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா, உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு கூகுள் கூகுள், விஜய் மற்றும் ஆண்ட்ரியா வாய்ஸ்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல, மதன் கார்கி லிரிக்ஸ்ல.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ சூப்பர்

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் ஹே கிரேசி பெண்ணே, வேத் சங்கர் சுகாவனம் குரல்ல, வேத் சங்கர் சுகாவனம் வரிகள்ல இசை வேத் சங்கர்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான் அந்த டீம் எந்த டீம்
2: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது only on Radio City. Cricket Blockbuster.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
16: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
17: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
18: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
19: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
18: சரி சரி.
20: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 42.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
21: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause. Play repeat. I'm scared of the mountain.

0: patience, Kirby.
1: Okay, I'm on a pee.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு ஐ அம் ஸ்கேட். ஹேசன்பர்கோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்ல தொடர்ந்து கேளுங்க.

0: Okay, I'm gonna pee.
1: நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆன ரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டு பாடல் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், கிருஷ் மற்றும் சுஜித் சுரேஷன் குரல்கள்ல, விவேகா வரிகள்ல, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ரோகேஷ் வரிகளில் அனிருத் இசையமைத்து பாடிய செலவுள்ள ஜங்கு.
2: ஆமா.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
2: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
7: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
8: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
9: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
10: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
11: Parapara nu odu the city yenga RJ's rumbo witty and around the clock non stop pa unga fun nukku nanga guarantee
12: radio city radio city
13: nadi narambellam chennai city fm on radio city 91.1.
14: அனிருத் இசையில் விஷ்ணு இடவன் வரிகளில் அனிருத் மற்றும் லோத்திகா பாடிய அன்பேனும் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் பாண்டி நாட்டு. அந்தனிதாசன் குரல்ல, அந்தனிதாசன் வரிகள்ல, இசை சந்தோஷ் நாராயணன்.

0: 91.1
1: சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் மற்றும் SVDP-இன் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் ஆஃப்ரோ SVDP தி இந்தியன் கோரல் ஆன்சம்பிளின் குரல்களில் தலைவன் ஒருவன் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற?
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory

0: admissions open. Para para new old the city. Young RJ's rombo witty. And around the clock on non-stop. Unga fun kananga guarantee. Radio City. Radio City. Nadi Narambalan Chennai City. FM on Radio City 91.1.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
4: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
0: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது. ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAC A grade certified autonomous college. 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
4: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
0: Paraparanu old the city, எங்க RJ's ரொம்ப witty. And around the clock non stop, உங்க ஃபன்னுக்கு நாங்க guarantee. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி, FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கிற ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र, पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
3: அனிருத் மியூசிக்ல தனுஷ் எழுதி பாடி இருக்கிற பாட்டு மேகம் கருக்காதா இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டியில இப்ப கேக்குறீங்க கியூட் பொண்ணு அனிருத் மற்றும் விவேக் சிவாவோட குரலில் லிரிக்ஸ் அறிவு கம்போசர் விவேக்மா.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
17: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
18: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
19: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
20: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல கார்த்திக் அண்ட் மேகா வாய்ஸ்ல ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க கனிமொழியே.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல சத்யபிரகாஷ் அண்ட் சின்மயி வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நல்ல எல்லை ரேடியோ சிட்டில.

0: Paraparanu over the city. Yenga RJ's rombo witty. And around the clock non-stop. Unga fun kunanga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam Chennai City. FM on Radio City 91.1.
4: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
5: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
4: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
6: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-42504.

FM na Radio City 91.1. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டியும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: பெருசு வந்தா.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner, Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
15: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
14: அதுல என்ன ஸ்பெஷல்?
15: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
14: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
15: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
14: சரி, இப்பவே கிளம்பலாம்.
15: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்.
16: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
17: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
18: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
16: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
19: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMB. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
5: சார், சார்,
6: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
20: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
21: பார்ட் 2 பிரேம் குமார்.
20: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர? அன்னியன் 2 சார்.
22: கடைசியில நான் தான் அன்னியனா மாற போறேன்
20: சார். ரெமோ மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க போறீங்க பாருங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரரா இருந்த அம்பி ஹேர்கட் பண்ணி ட்ரெயின் ஏறி ஹனிமூன் போற இடத்துல முடியுது சார் அன்னியன்.
1: அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
2: என்னையா போற இடத்துல யாராச்சும் சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாங்களா?
1: அட இல்ல சார், ராமானுஜத்தை நந்தினி கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னதுல ரெண்டு மூணு வாங்காம விட்டுட்டு வராரா? அண்ணியே அண்ணியனா மாறிடுறாங்க சார்.
2: ஓஹோ அப்படி வர நீ ஹீரோயின் சென்ட்ரிக்கு.
1: சென்டர் மட்டும் இல்ல சார், லெப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் மிதி உழுவுது சார். அம்பிக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை தான். நைட்டு ரெண்டு பேரும் வெளியே போற பிளான் பண்ணி அம்பி சொதப்பினா 1 week உப்புமா கூப்பம். ஒரே சாம்பார ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 week ஊத்துற சாம்பார் போஜனம். ரெண்டு மிஸ்டு கால் ஆகி 5 minutes திருப்பி போன் பண்ணலனா பையனுக்கு ஷாப்பிங்.

0: நந்தினி ட்ரெயின் ஏறப்ப உப்புமாக்கு 5 கிலோ ரவா வாங்கிட்டு வர்றத பார்த்து அண்ணன் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிடறாரு சார் கிளைமேக்ஸ்ல.
1: ஆஹா
0: சார், எப்பவுமே அடிப்பீங்க, இப்ப என்ன இன்ட்ரெஸ்டா?
2: ஒரு நிமிஷம்ப்பா.
1: சொல்லுமா.
3: எங்க வரும்போது 2 கிலோ ரவா வாங்கிட்டு வந்துருங்க.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் மை நேம் இஸ் பில்லா. கே கே நவீன் இவங்களுடைய குரல்கள்ல, வரிகள் பா விஜய், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: In the cricket season, Radio City ல கேளுங்க exclusive match trivias, match updates and match reviews. இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் entertainment in sixer and எக்கச்சக்க fun. Cricket in legend Harbhajan உடன். Cricketan
0: blockbuster. Yono SBI Cricket ka blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
2: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
3: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
4: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்கு, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
2: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: பா விஜய் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல அர்ஜுன் மேனன் அண்ட் சின்மயி பாடி இருக்கிற பாட்டு லட்சம் கலோரி இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Podume. Indra Sangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyyungal. Ippodhe 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: விவி பிரசன்னா இசையில் கிருஷ்ணா வித்யா பிரதீப் நடிப்பில் களரி திரைப்பட பாடல் ஆன் எஃப்எம் எஃப்எம்னா
0: ரேடியோ சிட்டி 91.1.

0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
2: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
3: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sintthomascollege.com.
4: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
5: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
6: Yono SBI, Cricket Ka Blockbuster.
4: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
7: Parapara nu odu the city, yenga RJ's romba witty, and around the clock, non-stop, pa, unga fun ku nanga guarantee.
8: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
9: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
11: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி,
12: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
13: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
14: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
15: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் DCE.edu.in. Counseling code 1405.
8: Radio City. Nadi Narambalam, Chennai City. FNR Radio City 91.1.
16: பெண்ணி தயால் குரலில் யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் உலக வாயாடி பாடல் ரேடியோ.

0: FMR Radio City 91.1
1: வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் உதித் நாராயணன் சாதனா சார்கம் பாடியிருக்கிற பாட்டு 18 வயசு கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் என்ன நடந்தாலும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி குரல்ல வரிகள் மற்றும் இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்போ சண்டக்காரி நீதான், அனிருத், ஜானிதா காந்தி மற்றும் மர்வின் சாலமனின் குரல்களில், வரிகள் பிரகாஷ் பிரான்சிஸ், இசை விவேக் மர்வின்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
9: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
19: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
5: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
19: கஜினி 2 சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன். ஒரு கவுண்டர் போடுவீங்கல்ல?
1: ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி,
6: உனக்கெல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி. மௌன
19: சொல்லு, சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் அவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். அத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார். ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
3: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா?

0: de mar.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ட்ரிங்க்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
4: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபருங்க.
4: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
6: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
4: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
4: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபருங்க.
4: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
8: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் கொடி பறக்குது, தனுஷ் குரல்ல, அருண்ராஜா காவராஜ் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையல்.

மிஷன் தூக்குறியோ இவ காட்டுல எப்பவுமே மழடா புடி காதவ தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு.

0: தேடி வர்றதா
1: கொடி பறக்குதா.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட்டின் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
18: எல்லாரும் பிஇ பிடெக் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
19: பிஎஸ்சி நர்சிங், பிஇ ஃபார்மசி, பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0444-6299.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் கருப்பு பேரழகா. தர்ஷனா மற்றும் சுஜித் சுரேஷன் குரல்கள்ல, விவேகா வரிகள்ல, இசை எஸ் எஸ் தமன்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangamanga aarambikkalam. NAC DigiGold app download seyyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு. ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் கோன கொண்டக்காரி, ஜிவி பிரகாஷ் குரல்ல, ஏகாதசி வரிகள்ல என்ஆர் ரகுநந்தன் இசையில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: பரத்வாஜ் இசையில வைரமுத்து வரிகள்ல கமல்ஹாசன் மற்றும் சத்யன் பாடி இருக்கிற பாட்டு கலக்க போவது யாரு, இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: Yono SBI, Cricket Ka Blockbuster.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
4: Paraparanu ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, and around the clock, non-stop, உங்க ஃபன்னுக்கு நாங்க guarantee.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
6: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால், செத்து புண்ணா சைபால்,
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
10: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
11: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
12: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
12: இது மாஸ் ஆஃபர்ங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
13: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
14: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
15: விசிட் sentthomascollege.com.
16: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 425042.
5: நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, இளங்கோ கிருஷ்ணன் லிரிக்ஸ்ல, சத்ய பிரகாஷன் வி எம் மகாலிங்கம் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு சோழா சோழா ரேடியோ சிட்டில.

0: பரபர நு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப் பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல பா விஜய் வரிகள்ல ரோஷினி பிரியா திவ்யா விஜய் பாடியிருக்கிற பாட்டு இன் ஜெனரல் வந்த காற்றே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்
1: ட்ரிங்க்ஸ் பிரேக்
0: Radio City Cricket Blockbuster Reel. ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
2: Radio City.
3: மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் என் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, என் மும்பை டீமா இருக்கட்டும், என் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சு சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன் டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days. இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: பெருசு வந்தா.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர்
13: அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே.கே. நகர் சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
16: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
15: அதுல என்ன ஸ்பெஷல்?
16: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 times கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
15: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
16: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
15: சரி, இப்பவே கிளம்பலாம்.
16: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.

0: வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
1: Hey, you are looking so cool, yeah.
2: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
5: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
7: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
8: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonus offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
12: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
13: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
12: இது மாஸ் ஆஃபருங்க.
13: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
14: School final exams over. Career la next thing panitingla. Bharati Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungu integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seindhe kadiko. Call 0446111 6399.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
18: Bihar Hospital, Anna Nagar East. Parambariyam marala, nambikkai marala, ana Anna Salaike pudusa perusa oru brahmandamana adayalam varudhu.
19: All new VBJ Anna Salai showroom. Oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe parambariyam, adhe nambikkai. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
20: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
19: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS.
21: Hey, you are looking so cool, yeah.
19: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
20: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
22: Radio City la neenga kettittu irukkira paadal Manogari, Haricharan matrum Mohana kuralgalla, Madan Karki varigalla, isai MM Kiravani.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर.
1: Are you ready
0: for the ultimate cricket fun?
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லோக்கல் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
18: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
17: இது மாஸ் ஆஃபருங்க.
18: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
19: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
20: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405. டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
18: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
6: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
17: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
6: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயு கூலா இருப்ப.
18: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
21: கிரிக்கெட் தான் வாழ்க்கை,
6: ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ஹேசன்பர்க் லிரிக்ஸ்ல அனிருத் மியூசிக்ல அனிருத் பாடி இருக்கிற பாட்டு ஈகிள் இஸ் கமிங் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Semna, Radio City 91.1.
1: Machi, open the bottle!
2: யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வாலி வரிகள்ல டிப்பு பிரேம்ஜி அமரன் ஹரிச்சரன் பாடியிருக்கிற பாட்டு அம்பானி பரம்பரை ஆன் ரேடியோ சிட்டி.

0: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
1: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
0: இது மாஸ் ஆஃபருங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
2: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
1: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
2: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
3: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
5: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: FMR Radio City 91.1 Radio City
1: ஜாக்சன் துரை வந்துட்டே எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஜாக்சன் துரை டாப் 20 அபிஷியல் கோர்னர் ஆஃப் கோலிவுட்ல பேச வந்திருக்கிறேன். அண்ட் மக்களே, கடந்த வாரத்துல நிறைய படங்கள், நிறைய சிங்கிள் ட்ராக், எக்கச்சக்கமான புது பாடல்கள்லாம் வந்திருக்குது. ஸோ அதுல இருந்து மக்கள் அதிகபட்சமா கடந்த வாரத்துல கேட்டிருக்கக்கூடிய பாடல்களை சில பல கால்குலேஷன் வச்சு உங்களுக்காக எடுத்துருந்துருக்கிறோம். இந்த டாப் 20 இன்னைக்கு துவங்கி வைப்பதற்காக லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன படம் தான். ஒரு வாய் ரீதியாகவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே ஒரு மாதிரி கிரிச்சா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோசிங் சூப்பரா ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அப்படி பாக்குற நேரத்துல அப்பாக்களுக்காக டெடிகேட் பண்ண படம் வேற. சோ அதனால சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே எந்த காலகட்டத்தை எடுத்தாலும் சரி, ஒரு வயதுக்கு தானக்கப்புறம் அப்பா பசங்களா அந்த சண்டை போற ஒரு சூழல் வரும்ல, அதெல்லாம் விளாவரியா இந்த படத்துல டீட்டெயிலா பேசாம லைட்டா சூசகமா பேசி கடைசியில் ஒரு மாதிரியா கொண்டு வந்து எடுத்திருப்பாங்க. என்டர்டெய்னிங்கா இருக்கும், பாத்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடிலயும் வந்துருச்சு. 20th பிளேஸ்ல துரு துரு ஹாப்பி ராஜ் அப்படின்ற படத்துல இருந்து வந்திருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்டின் பிரபாகரோட இசையில அதை தொடர்ந்து 19th பொசிஷன்ல ஐயோ காதலே வித் லவ் படத்துல இருந்து, அதுக்கப்புறம் 18th பொசிஷன்ல ஊரும் பிளட் டியூட் படத்துல இருந்து. இந்த படங்களை பத்தி நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம், அதனால பாட்டு மட்டும் வருது கேட்டு வந்துருங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன்.
0: ரேடியோ சிட்டி டாப் 20 நம்பர் 20.

Radio City Top 20 Number 18 சாய் அபியங்கர் இசையில பால் டப்பா வரிகள்ல சாய் அபியங்கர் பால் டப்பா தீப்தி சுரேஷ் குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க ஊரும் பிளட் ரேடியோ சிட்டியில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: பரபரனு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்
2: Rings, breaks.
3: Radio City Cricket Blockbuster Air.
4: Aarumugam. All-rounder Aarumugam.
5: Radio City.
6: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏன்னா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
5: விடுற?
3: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
4: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்,
3: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர்.
0: கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
7: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
8: இணைந்து வழங்குவோர்
9: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
10: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
11: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
14: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: ஹவுசிங் பார்ட்னர்
17: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
9: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
17: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பாத்தாச்சா?
19: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
7: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
19: அதுல என்ன ஸ்பெஷல்?
7: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
19: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
7: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
19: சரி, இப்பவே கிளம்பலாம்.
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
6: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
1: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
9: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின் ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
0: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
2: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
5: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
2: இது மாஸ் ஆஃபருங்க.
5: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
8: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.

0: பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
1: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
3: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? சூப்பர் சங்கர்.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
2: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
3: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
4: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
5: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட்
6: 4.5.
7: Radio City Top 20
8: Number 17 Marandapo.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 கு வாங்னா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
14: ரேடியோ சிட்டி பஜார்.
15: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
16: brought to you by Vihar Hospital, where caring for you is our joy. Proper anatomy treatment and a lot of love and care da oruthara poornama gunamaakum. Vihar multi speciality hospital, joy of caring, 3rd avenue Anna Nagar East.
17: Radio City.
18: Radio City top 20,
19: number 15.

0: டாப் 20 ஆஃபீஷியல் கோர்னர் ஆஃப் ஹாலிவுட்ல ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிற அடுத்து லேட்டஸ்ட் சென்சேஷன் லேட்டஸ்டா இந்த வாரம் தான் ரிலீஸ் தான் இருக்குது. நிறைய அப்ரிசியேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அப்ரிசியேஷனுக்கு முன்னாடி இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்துச்சு மக்களே. டாப் 20 கேட்டுட்டு இருக்கீங்க, ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிற எஃப்எம்ல, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. கர படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜி வி பிரகாஷ் குமார் இசையில தாழம்பூவே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்க சூப்பரா இருக்குது. நிச்சயமா தனுஷ் சார் இனிமேல் நல்லா நடிக்கிறேன்னு நம்ம சொன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நடிப்புல இனிமேல் அவர் ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் அனாயசமா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போவாரு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகன், படமும் என்டர்டெய்னிங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டர்ல போயிட்டு இருக்குது, வெற்றிகரமாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து 13th பொசிஷன்ல சீலே சீலே, 29th பொசிஷன்ல இருக்குது சாண்ட்ரால் டென்னிஸ்ல. ரத்னகுமாருடைய டைரக்ஷன்ல இந்த படம் வருது. நான் ரொம்ப ஈகரா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரத்னகுமார் படம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணி எடுக்கக்கூடிய ஆளு. அதுல நிச்சயமா ஒரு விஷயம் பேசிருப்பாரு, ஏற்கனவே குலு குலுன்னு சொல்லிட்டு சந்தானம் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. படம் பெருசா போகல, பட் ஷார்ட் மேக்கிங், அந்த பாட்டு வாங்குற விஷயம், சந்தோஷம் இருக்கிறது மாதிரி நிறைய இருக்கு. படத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம். சோ பட் சம்திங் பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச அளவுக்கு விக்டரி அவருக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு விக்டரியை வாங்கி தரும்னு சொல்லி எல்லாம் அல்ல எல்லாருக்குமே அதை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் மக்களே, இங்கே போகாம கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி, ஜாக்சன் துரை டாப் 20 அஃபீஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல பேசிட்டு இருக்கிறேன்.
1: ரேடியோ சிட்டி டாப் 20 நம்பர் 14.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: பெரியோர்கள்
10: முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
20: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
21: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
22: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
23: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
24: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
23: இது மாஸ் ஆஃபருங்க.
24: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
25: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
26: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
27: Careful, sugary drinks are ORS nu confuse panadinga.
28: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
27: Electrol, India vin number 1 WHO approved ORS.
0: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
1: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
2: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.

நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி டாப் 20 நம்பர் 13.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405. Radio City Top 20 Number 12
2: Radio City Top 20 Official Countdown of Kollywood la Jackson Durai pesitirukken FM ketittirukinga FM na Radio City adutha kannamma yen kannamma abdin GV Prakash Kumar isela oru paattu karra padathil undu indha padatha actually naane first kekkumbolude kara kara indha mari enenamo per sollitirundhom Dhanush sir ipa stage la recent ah pesumbodha sollidaru kara appa sila vilambarangal la kara nalladha ketta appala mandakkulla road aarambichiruchu but anyways padam paathina oru megaperiya blockbuster ah irukudhu Vignesh Raj udaiya por தொழிலிருந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி தனுஷ் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்றான்னு சொல்லும் போது பீக்ல போயிருச்சு. படமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் என்டர்டைனிங்கா சூப்பரா ஒரு டேக் ஓட வெளியே வரலாம். நிச்சயமா தியேட்டர்ல வெற்றிகரமாக ஓடி கொண்டிருக்கிறது. தனுஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ் காம்பினேஷன்ல இந்த படம் வேற லெவல். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து 11th பொசிஷன்ல எனக்கு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பிடிச்ச பட்டு பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற திரை காவியத்தை வாய்ப்பு இருக்குது.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
2: நாக் ஏ பிளஸ் அக்ரிடிட்டட் கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. டிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
1: விசிட் stthomascollege.com.
3: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
4: எஸ் மேடம், சொல்லுங்க.
3: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
4: எல்ஜி 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
3: அப்போ விலை ஜாஸ்தியோ?
4: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்ஸியும் ஃப்ரீ.
3: வாவ், சூப்பர்.
4: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
5: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
3: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
6: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
7: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
7: இது மாஸ் ஆஃபருங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.

0: FMR Radio City 91.1 சிங்கிள் ட்ராக்கா கூட இந்த படத்தை வந்துச்சு கேட்டு பாருங்க. 9th பொசிஷன்ல இருக்குது. 8th பொசிஷன்ல அடாவடி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கற திரை காவித்ல இருந்து அனிருத் இசைல. நம்ம டாப் 20 ல பாத்தீங்கன்னா நிறைய அனிருத், நிறைய ஜிவி பிரகாஷ் குமார் இருக்காங்க. சூப்பர்ல தொடர்ந்து பேசலாம் மக்களே, இங்க போகாம கேளுங்க. FM ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை டாப் 20 ஆபீஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல பேசிட்டு இருக்கேன்.
1: ரேடியோ சிட்டி டாப் 20.

0: Radio City Top 20. Number 9. Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
19: எஸ் மேடம், சொல்லுங்க.
18: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
19: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
18: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
19: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton AC டோட்டலி ஃப்ரீ.
18: வாவ், சூப்பர்.
19: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
19: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
20: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
18: We have no branches.
19: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
21: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
22: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 lakh மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
23: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
3: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
6: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
14: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
6: இது மாஸ் ஆஃபர்ங்க.
14: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
23: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
24: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
25: ரேடியோ சிட்டி டாப் 20, நம்பர் 8.

0: எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் நான் ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். பாடல்கள் ஃபேண்டாஸ்டிக்கா கேட்டு முடிச்சிருக்கீங்க. ரீசன்ட் டைம்ல எத்தனையோ படங்கள் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கும், ஆனா ஒரு பாட்டு மட்டும் க்ளோஸ் டு ஹார்ட்டா நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அடுத்து ஷான் ரால்டன் இசையில சத்யபிரகாஷ் சின்மை பாடியிருக்கூடிய பாட்டு மயிலாட் படத்துல இருந்து. இந்த பாட்டோட ஓப்பனிங் பிஜிஎம்மே அவ்வளவு சூதிங்கா இருக்கும், ஒரு தடவை கேட்டா இன்னொரு அடி கேட்டலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு எஸ் காத்தா கேட்டு வந்துருங்க. செவன்த் பொசிஷன்ல, சிக்ஸ்த் பொசிஷன்ல அதுக்கு ஈக்குவலா ஒரு பாட்டு தீமா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரை காவியத்திலிருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் விக்னேஷ்வன் இந்த படத்துல இந்த பாட்டுல வந்து வித்தியாசமான லிரிக்ஸ்ல ட்ரை பண்ணிருப்பாரு. அனிருத் வித்தியாசமா கம்போஸ் வேற பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும், கேட்டு பாருங்க. அடுத்து ஃபிஃப்த் பொசிஷன்ல எனக்கு என்ன யாரும் இல்லையே ஆக்கோ காதல தினத்தன்னைக்கு சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. விக்னேஷ்வன் அனிருத் சேர்ந்து தொடர்ச்சி அது மாதிரி நிறைய பாட்டு விட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு புள்ளியா சொல்லியா இருந்தது இந்த பாட்டு தான், காதல தினத்தன்னைக்கு விட்டாங்க. பட் ஸ்டில் எல்லா காதல தினத்தன்னைக்கும் இந்த பாட்டு கேட்கலாம், அவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா இருக்குது. மக்களே கேட்டு வாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேசஸ்ல இருக்க என்னென்ன பாடல்கள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். போக மக்களுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை டாப் 20 அபிஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல பேசிட்டு இருக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி.
1: ரேடியோ சிட்டி டாப் 20 நம்பர் 7.

0: Radio City Top 20 Number
1: 6 அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல அனிருத் பாடி இருக்கிற பாட்டு தீமா தீமா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு.
1: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
3: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
4: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
5: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
6: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
8: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ஈசிஆர் மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
13: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% cashback. 5 star AC க்கு 10% discount. Zero down payment finance.
12: இது மாஸ் ஆஃபர்ங்க.
13: Eagle Electronics, மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
1: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
11: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
12: Visit stthomascollege.com.
14: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து gastroenterologist டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
11: டாக்டர், அதிகமா acidity, IBS, fatty liver குறித்து கேள்விப்படுறோம். இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
15: மேலும்
14: விவரங்களுக்கு கால் 9644-9644.
16: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
0: ரேடியோ சிட்டி 91.1 ல ஆதி ரெடி பாடல்களை வழங்குவோம்.
17: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
18: Radio City Top 20 Number
19: 5
18: அனிருத் இசை மற்றும் குரல்ல, விக்னேஷ் சிவன் வரிகள்ல, எனக்கென யாரும் இல்லை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி ஜாக்ஸ் அதுரை. டாப் 20 அபிஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாட்டு மீசைய முறுக்கு 2 அப்படின்ற படத்துல இருந்து. டக்குன்னு வேற பாட்டுக்கு போயிடாதீங்க, இது மீசைய முறுக்கு 2 ல இருந்து சிங்கிள் ட்ராக்கா செகண்டா ரிலீஸ் ஆன பாட்டு. பப்பாளி பழமே தக்காளி போல கேட்டு தரீங்களா? அடுத்து தேர்ட் பொசிஷன்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னா அடுத்து கேட்க போற மூணுமே ட்ரெண்டிங் பாட்டு தான். பட் அதுல இதுல ரொம்ப ட்ரெண்டா இப்ப ரொம்ப நாளானாலும் லைட்டா கீழே இறங்கி இருக்குது. பவளமல்லி ஒரு சிங்கிள் ட்ராக்கா சிங்கிள் ஆல்பமா சாய் அபயங்கர் என்ன ரிலீஸ் பண்ணாலும் பயங்கர ஹிட் ஆகுது. கூட ஸ்ருதிகாசனுடைய வாய்ஸ் வேற, பாட்டினுடைய மேக்கிங், டான்ஸ் கோரியோகிராஃபி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாட்டு சிங்கிள் ட்ராக்கே உள்ள ஹிட் ஆகுது. கருப்பு ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருந்தாரு, சாய் அபயங்கர் கிட்டத்தட்ட 70 அப்படின்ற படங்களுக்கு மேல சைன் பண்ணியிருக்காராம். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சின்ன வயசுல வேற லெவல்ல சாதிச்சிட்டு இருக்காரு. சாய் அபயங்கர் வாழ்த்துக்கள். அடுத்து செகண்ட் பொசிஷன்ல அதே மாதிரி குட்டி வயசு பையன் தான், படம் எடுத்தாரு, பாட்டு பாடினாரு, டைரக்ட் பண்ணாரு, இசை மட்டும் அவர் பண்ணல ஆனா பாட்டு வரிகள் கொடுத்திருக்காரு. அப்கோர்ஸ் கென் கருணாஸ் தான். யூத் படத்துல கலக்கி எடுத்துட்டாரு, முட்டைக்கலக்கி செகண்ட் பொசிஷன்ல. இதுல ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டு விட்டுருப்பாரு, அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். கேட்டச்சா பண்ணுங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சாங் என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ஜே ஜாக்சன் துரை அப்படின்ற ஒரு டிஸ்டர்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. தொடர்ந்து பேசலாம், இங்கே போகாம கேளுங்க மக்களே. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி டாப் 20 நம்பர் 4.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: எங்க ஃபிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்ரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
2: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
1: அப்போ பழைய ஏசி?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
1: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
3: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-42.
6: பரபரன்னு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
8: ரேடியோ சிட்டி பஜார்.
9: என்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
10: Brought to you by
11: Viha Hospital, where caring for you is our joy. Proper anna treatment and a lot of love and care da urutra poornama gunamaakum. Viha Multi Speciality Hospital, Joy of Caring, 3rd Avenue, Annanagar East.
12: Radio City.
13: Radio City Top 20.

0: எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து அந்த ஒற்றை பாட்டு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். டாப் 20 அபிஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல இப்பதான் 20th பிளேஸ்ல துரு துரு பாட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 19 சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கோம் மக்களே. ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். டாப் 20 அபிஷியல் கவுண்டர் ஆஃப் கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மீசை முறுக்கு 2 படத்துல இருந்து ஆறாம் பதுகு பதே டகுனு பத்தாம் வதுச்சருக்கு அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆன புதுசுல டு பி ஹானஸ்ட். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்னடா அது ஹிப்ஹாப் தம்பளா லைட்டா விட்டா வரும் வேற லெவல்ல போடுவாரு, ஏன் இந்த பாட்டு நம்ம கேட்டோன்னு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிப்பாட்டாம என்னால பாட முடியும். அவ்வளவு இதுக்கு லிரிக்ஸ் உள்ளுக்குள்ளார போயிருச்சு. மேலும் பாத்தீங்கன்னா வந்தவனே ஸ்டெப் எந்த கிரௌடுல ஒரு வைப் ஆக்கணும்னாலும் இந்த பாட்டை போட்டா ஒட்டுமொத்த கிரௌடும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை போட்டு ஆறாம் பத்துக்கு பத்தேண்டாக்குன்னு பார்த்தா ஊதிச்சிருக்குன்னு பாடிக்கிட்டு அதே ஸ்டெப்பை போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த படத்துல பர்டிகுலரா அந்த கதாநாயகி டா டா டா டா டா டா நிறைய பேசும் வரக்கூடிய வாரங்கள் அவங்கள பத்தி ஏகப்பட்ட படங்கள் அவங்களுக்கு புக் ஆகுதாமே, அவ்வளோ அழகா வேற இருக்கிறாங்க. பட் எனிவேஸ் மக்களே, நான் விடைபெற்று செல்கிறேன். ஆறாம் பத்துக்கு பத்து இந்த வாரம் டாப் 20 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. மீண்டும் உங்களையும் ஃபண்டாஸ்டிக்கான இன்னொரு தருணத்தில் வந்து நானே சந்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஷோ பத்தின ஃபீட்பேக்ஸ் ஆர்ஜே ஜாக்சன் துரை அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜா தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.
1: Radio City Top 20.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
9: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो Zepto से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
18: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
19: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
2: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
19: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
6: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
6: இது மாஸ் ஆஃபருங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
3: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
4: Bihar Hospital, Anna Nagar East.
1: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
13: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087. பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
21: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் ராசா மகராசா, ஷான் ரால்டன் குரல்ல.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டியில அனிருத் இசையில விக்னேஷ் சிவன் வரிகள்ல ஆதித்யா குரல்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேய்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: சைந்தவி குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில் மனசெல்லாம் பாடல் ரேடியோ சிட்டியில்

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: சாம்சியஸ் இசை மற்றும் வரிகளில் கபில் கபிலன் குரலில் செல்லக்கல்லியே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏ நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏ எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏ நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏ கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயில் உடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner,
13: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: School final exams over. Career la next thing panitingla. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varangum integrated certified course la BCom, BCA and BSc padikkum bodhe IBM specialized data analytics and cyber specialist courses padikkala. Degree and course certificate seindhe kadikku. Call 044-611-6399.
2: Wedding ku diamond necklace vaangano nenikiren. Enga polam?
3: Nichayama best choice na Shrikambaram Thangumaligai diamond mela da.
2: Adhula enna special?
3: Separate diamond floor la 3 madaga collections. Wow nu solla veko stunning designs.
2: Latest designs kedikuma
3: fancy and unique models lightweight sets exclusive stud and rings ellame unique a irukku daily wear la irundhu bridal range vara full variety diamonds ku flat 10% offer irukku
2: sari ippave kelambala
3: Shrikumaran Thangamaligai India's most trusted jewelers
4: moirchigal illama purichigal nadakkadhu Chennai get ready for a revolution
5: ஹலோ டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா
6: எஸ் மேடம் சொல்லுங்க
5: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல லொட லொடனு ஒரே சத்தம் ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்
6: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ் சூப்பர் கூலிங் சூப்பர் சைலண்ட்
5: அப்போ விலை அதிகமோ
6: அதுதான் இல்ல இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 39,690 கிடைக்குது அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க
5: சரியா சொன்னீங்க
6: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட் டி நகர்
5: சண்டே கடை உண்டு வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
5: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
6: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
2: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
3: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
4: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
7: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
6: இது மாஸ் ஆஃபருங்க.
7: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
8: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
9: மோகன் ராஜன் வரிகள்ல ஷான் ரோல்டன் இசையில, பிரதீப் குமார் அண்ட் சிவாங்கி குரல்கள்ல சில்லாஞ்சிருக்கியே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில. சில்லாஞ்சி

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: விஜய் நரேன் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில் ஏ சுழலி பாடல் ரேடியோ சிட்டியில்.
2: ஏ சுழலே அழகே விலகே கலகட்டி போறவளே

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
2: Music.
0: Radio City Cricket Blockbuster Reel.
3: Aarumuko. All rounder Aarumuko.
4: Radio City.
5: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
3: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்,
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
6: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: Inaindu valanguvor
8: KPN Promoters in year end bonanza offer. Ooru pakathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
10: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
13: Life insurance partner, NIC Bima Coverage. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Coverage stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: Housing partner,
16: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
8: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
17: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
19: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
20: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
21: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
22: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி வசந்த்.
23: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
24: சரி சரி.
25: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
26: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
25: இது மாஸ் ஆஃபருங்க.
26: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
25: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
27: NAC A+ accredited ட்ரெட்ல கோயம்பேடு 100 feet road செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA English, BCom, BSCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
25: Visit stthomascollege.com.
28: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
29: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
30: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
31: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு
0: இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
25: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
26: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
25: இது மாஸ் ஆஃபருங்க.
26: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
30: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
0: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
28: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
1: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
25: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
2: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
3: UG க்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, UG படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல BCOM, BCA அண்ட் BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
28: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
5: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
5: வெறும் 6-inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
4: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
5: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
7: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் நெஞ்சோரத்தில், தீபக் குரல்ல, அண்ணாமலை வரிகள்ல, இசை விஜய் ஆண்டனி.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில யுகபாரதி வரிகள்ல சாதனா சர்கம் சின்மயி மற்றும் நிக்கில் மேத்யூ குரல்கள்ல எனது உயிரே எனது உயிரே கேட்டிருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: எஃப்எம்ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ஜிவி பிரகாஷ் இசையில் ஏகாதேசியின் வரிகளில் ஷான் ரோல்டன் மற்றும் தீயின் குரல்களில் கேட்டுட்டு இருக்கீங்க அடியே உங்கள் ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: சிவகார்த்திகேயன் மற்றும் அதிதி சங்கர் குரல்கள்ல பரத் சங்கர் இசையில யுகபாரதி வரிகள்ல வண்ணாரப்பேட்டையில கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
2: Sad music.
0: Radio City Cricket blockbuster. Aarumuko all rounder Aarumuko.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
17: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
18: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
19: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
18: இது மாஸ் ஆஃபருங்க.
19: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
20: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
6: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
21: Visit stthomascollege.com.
22: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
23: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் அழகே பிரம்மனிடம். ஹரிஷ் ராகவேந்திரா கங்காவோட குரல்கள்ல, வேலம் சி மனோகர் வரிகள் எழுத, இசை தேவா.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்ல ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் மனஸ்வினி கோபால், வாய்ஸ்ல அறிவு வரிகள்ல இமை காரியே. இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
1: இது மாஸ் ஆஃபருங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: எல்லாரும் BE B.Tech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
5: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446111699.
0: நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
6: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் முன்னந்தி, கார்த்திக் மற்றும் மேகா குரல்கள்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI
1: क्रिकेट का ब्लॉकबस्टर। Hi, this is Harbhajan Singh, your own Bajji, and you are listening to Cricket Ka Blockbuster only on India's number one radio station, Radio City.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI. Power to every Indian.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: மகிழ்ச்சியின்
4: ஆரம்பம் நம்பிக்கையின் அடையாளம்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
6: NAC A+ accredited கோயம்பேடு 100 feet road St. Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BSCom, BCA, BBA Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற best courses-ஓட experienced faculties-ம் இருக்காங்க.
7: Visit stthomascollege.com. நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC apply தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: New old the city, younger RJ's rumbo witty, and around the clock on non-stop, unga fun kunanga guarantee.
1: Radio City,
2: Radio City,
3: Nadi Narambalam Chennai City, FMR Radio City 91.1.
4: Anirudh Kuralla, Bharat Shankar Isaila, Kabilan CM Lokesh Varigalla, Sina Sina, கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் மெய் நிகர சிட் ஸ்ரீராம், சனா மொய்தித்தி, ஜோனிட்டா காந்தி மற்றும் சூர்யா குரல்கள்ல, மதன் கார்கி வரிகள்ல இசை.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: चार्ज म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगो ऑलराउंडर आरुमुगो
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
17: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
6: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
18: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
19: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
20: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
21: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
20: அதுல என்ன ஸ்பெஷல்?
21: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
20: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
21: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
20: சரி, இப்பவே கிளம்பலாம்.
21: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
22: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
23: Hey, you are looking so cool, yeah.
6: Ama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyum cool ah irupa.
22: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar. Moirchigal illamal purichigal nadakkadhu. Chennai, get ready for a revolution.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
5: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபருங்க.
5: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
13: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
24: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
25: அனிருத் மியூசிக்ல சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ்ல, தனுஷ் லிரிக்ஸ்ல, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு தேன்மொழி ரேடியோ சிட்டில. தேன்

0: FMR Radio City 91.1.
1: சிலம்பரசன் டிஆர் வாய்ஸ்ல, லியோன் ஜேம்ஸ் மியூசிக்ல, கோசே ஷாவரிகள்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ஏண்டி விட்டு போன ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஷான் ரோல்டன் இசை மற்றும் குரல்ல பாக்கியம் சங்கர் வரிகள்ல ஜிகிருத தங்கா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனோம் வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர்
15: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் புத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
17: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு குட்டிமா, விவேக் மர்வின் மியூசிக்ல, கு கார்த்திக் லிரிக்ஸ்ல, மர்வின் சோலமன் வாய்ஸ்ல, தொடர்ந்து கேளுங்க.

0: powered by
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில், கோஷேஷா வரிகளில், லியோன் ஜேம்ஸ் இசையில், வாயா எ வீரா பாடல், ரேடியோ சிட்டியில். ரேடியோ

0: பரபரனு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, ஆன ரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: பரபரன்னு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: கார்த்திக் மற்றும் பாவ்யா பண்டிட் குரல்களில், வைரமுத்து வரிகளில், டி இமான் இசையில், ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் பாடல்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City 91.1 il inimiyana paadalgalai varangavor.
4: 80 varadangalaga, ungal nalanil aalnda akkarai kondathu, Sai Ball.
5: சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1
6: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் இசையில யுவன் சங்கராஜா மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல முத்தமிழ் மற்றும் பூவன் மாத்தீசன் வரிகள்ல தீக்குச்சி.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா.
3: சத் ஸ்ரீராம் குரலில், கபிலன் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில் உன்னை நினைச்சு பாடல் ரேடியோ சிட்டியில். ரேடியோ

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: साथ म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
3: रेडियो सिटी।
4: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற?
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ரா. Pavitra grocery chahiye to Zepto se mangwaiye. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர்
15: அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் TCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
17: ரேடியோ சிட்டி 91.1.
16: ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
17: ரேடியோ சிட்டி 91.1.
6: ராஜேஷ் முருகேசன் இசையில், ஹரிச்சரணின் குரலில், நேரம் திரைப்படத்தின் பாடல். உங்கள் ரேடியோ சிட்டி 91.1.

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லி ஆன் எஃப்எம். எஃப்எம்னா
1: ஜிப்ரான் மியூசிக்ல வெற்றி செல்வன் வரிகள்ல கே எஸ் சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மௌனம் பேசும் ரேடியோ சிட்டில.

சந்தோஷ் நாராயணன் மற்றும் சித்தார்த் குரலில், ராஜு முருகன் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், தேசாந்திரி பாடல், ரேடியோ சிட்டி.

0: காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஓன்லி ஆன் எஃப்எம்.
1: குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
2: ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह, योर ओन बज्जी, एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
3: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
4: தமிழ்நாடு மெர்க்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
3: Radio City Love Guru ஓட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
5: Radio City 91.1.
6: Radio City-ல நீங்க கேட்டிட்டு இருக்கிற பாடல் இவன் யாரோ, உன்னிகிருஷ்ணன், மாதவன் மற்றும் ஹரிணி குரல்கள்ல தாமரை வரி எழுத இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்க போற பாட்டு சாருகேசி சேகரோட வரிகள்ல, விஷால் சந்திரசேகர் இசையில, வருண் விஸ்வா குரல்ல, என் கண்ணுக்குள்ள. தொடர்ந்து கேளுங்க.

0: City Love Guru oda neenga ketirukkuradhu FM FM na
1: Radio City 91.1
2: ஏஆர் ரஹ்மான் இசையில கபிலன் வரிகள்ல ஏஆர் அமீன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்கள்ல நினைவிருக்கா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.